ஆகாஷவாணி வரங்கல் கேந்திரம் எஃப்எம் பேண்ட் 103.5 மெகா ஹெர்ட்ஸ் பை தேசபக்தி கேயம் வின்றாரு.